0: ஆஸ்திரேலியாவை விழாவின் சவசுத்துனாய் விசாய்
1: லைவ் FM.LK
2: ஸ்ரீலங்கா ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.

0: விழாவின் சவசு துணாய் ஹத்தலிஹை
1: Live FM.LK
2: மகரகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk

0: ஜனதா இலங்காவே விழாவ
1: liveFM.lk
2: சைபர் அவகாஷே லாங்கே ஹதகஸ்ம liveFM.

0: கொத்தமல்லி
1: தாயாய் லங்காவே விழாவிங்
2: லைவ் FM.LK
3: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் FM.